0: Flooding can happen anytime. Are you prepared? Don't wait for the rain to start bucketing down. Clear those gutters, tie down loose items, and make an emergency plan to keep your whānau safe. A few minutes now can help save stress later. Stay ahead of the storm and keep your loved ones safe. Visit aucklandemergencymanagement.govt.nz/floods to find out more.
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
2: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
2: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
2: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
1: Tell your Tamil friends about Mutamil Osai, a national and international news, music and interviews show making for some great radio for our Tamil senior citizens every Saturday morning right here on 104.6 FM at 7:15. Starting up at 7:50 is another program for our Tamil community, Mutamil Sangam.
2: In Auckland, just about everywhere, you can see the water, and it has a lovely calming and invigorating effect.
3: Next to the ocean, wide open sea, cool breeze, lot of open space.
4: Hiking, swimming, lovely beaches.
5: Beaches.
6: I love the West Coast. I love being able to get in my car and in 40 minutes being in one of the most beautiful beaches in the world.
5: Loving Auckland.
7: Well, I love that it's such a green city. It's just so rich in texture with all the different plants and trees and shrubs. There are giant trees, more than 150 years old. You can touch the roots of the country, of the history.
8: I love the bush, the heaps of parks around Auckland that you can go and play in, and the libraries.
5: Loving Auckland, our diverse city. 104.6 Planet FM.
9: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
1: காலை வணக்கம் அன்பு தமிழ் நேயர்களே, இந்த காலை பொழுதுனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். சிற்றினம் சேராமை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். இதற்கு விளக்கம் என்னன்னா, பெரியோர்கள் பொதுவாக கீழ்மக்களின் கூட்டத்தை கண்டு அஞ்சவே செய்வார்கள். ஆனால் சிறியோர்களோ கீழ்மக்களின் கூட்டத்தை தன் சுற்றமாக கருதி அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், நிலத்து இயல்பான் நீர் தெரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு. நீரானது தான் சேரும் நிலத்தினுடைய தன்மைக்கேற்ப தனது தன்மையில் வேறுபட்டு அந்த நிலத்திற்கு உரிய தன்மையாக மாறிவிடுகிறது. அதுபோலவே மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கேற்ப அதன் தன்மையில் மாறுபட்டு அந்த இனத்தின் தன்மை உடையதாக ஆகிவிடும் என்கின்றார் திருவள்ளுவர். கவியரசு நா காமராசன் முள் பாதையில் மலர் வைத்தவர், புது கவிதைக்கு இரத்தத்தால் பாதை அமைத்த போராளி. கவிதைனா கற்பனை இல்லை, கண்ணீரில் எழுதுறது நிஜம். இது காமராசன் வாக்கு. வாழ்க்கையே கவிதையாக வாழ்ந்தவர். போடியில் பூத்த கவிதை. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இவருக்கு சிறுவயதிலேயே தமிழ் மேல தீராத காதல். மதுரை தியாகராசர் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படித்தார், கோல்டு மெடல் வாங்கினார், அப்புறம் விரிவர்களாக வேலை செய்தார். சிறை 1964-65 இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழுக்காக தெருவில் இறங்கினார். காலில் விலங்கு பூட்டி 6 மாதங்கள் சிறை. வெளியே வந்ததும் நிர்வாகம் சொன்னது அரசியல் பேசக்கூடாது என்று, தமிழ் உணர்வை மறைச்சிட்டு என்னால் வாத்தியார் வேலை பார்க்க முடியாது என்று வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர கவிஞரானார். இதுதான் நெருப்பு. புதுக்கவிதையில் புரட்சி. 1972 கருப்பு மலர்கள் கவிதை தொகுப்பு தமிழ் இலக்கிய உலகமே திரும்பி பார்க்க வைத்தது. மரபு கவிதையின் கட்டுப்பாட்டை உடைத்து படிமம் உருவகம் கிராமிய சந்தம் கலந்து புது நடையில் எழுதினார். தன் கால்கள் ரத்தம் கசிய கசிய முன்னேறி முற்பாதையில் முன்னேறி முதலில் புதுக்கவிதையை உலகுக்கு புதுப்பாதை அமைத்தவர் நா காமராசன் என்று வைரமுத்து அவர்கள் கூறுவார்கள். இவர் எழுதிய முக்கிய நூல்கள் கருப்பு மலர்கள், சஹாரா, தைலப்பாவை, சுவடுகள். இன்னைக்கும் கல்லூரி பாடத்திட்டத்தில் அது இருக்கிறது. எம்ஜிஆர் ஒரு முறை மேடையில் காமராசன் கவிதையை கேட்டு அசந்து விட்டார். உடனே கூப்பிட்டு என் படத்திலே பாட்டு எழுது என்றார். பல்லாண்டு வாழ்க படத்திலே பாட்டு எழுதினார். அந்த முதல் பாடலே மிகவும் சூப்பர் ஹிட் ஆனது. அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சியில் அரசவை கவிஞர், கலைமாமணி விருது என்று பல பெருமைகள் தேடி வந்தது. இவர் எம்ஜிஆருக்கு மட்டும் 20 படங்களுக்கு மேல் பாட்டு எழுதியுள்ளார். நீதிக்கு தலைவணங்கு, இதயக்கணி, நவரத்தனம் போன்ற படங்களுக்கு. இளையராஜா அவர்களுடைய இசையில் 600க்கும் மேற்பட்ட படங்களில் பாடல்கள் எழுதியுள்ளார். கோழி குவது, முந்தானை முடிச்சு, இதய கோயில் போன்று. இவர் பஞ்சவர்ணம் என்ற படத்திற்கு வசனம் எழுதியிருக்கிறார். கலைஞரின் தொண்டன் இவர். கலைஞர் அவர்கள் மேலே பெரிய இவருக்கு மதிப்புண்டு. திமுக மேடைகளில் கவிதை முழங்குவார். கலைஞரும் இவரை சோசலிக்க கவிஞர் என்று பாராட்டுவார்.

அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு வரமும் சாபமும். நாம் அடுத்தவர்களுக்கு எதை தருகிறோமோ அது நமக்கு திரும்பி வந்து சேர்கிறது, பன்மடங்காக வருகிறது. வரமாக வேணும் வரலாம், சாபமாக வேணும் வரலாம். நாம் எதை தருகிறோம், எப்படி தருகிறோம் என்பதை பொறுத்துதான் அது. நாம் மலர்களை தந்தால் அது மாலையாக திரும்பி வரும். நாம் விதைகளை தந்தால் அது விருட்சமாக திரும்பி வரும். நாம் முட்களை அனுப்பினால் மலர்களை எதிர்பார்க்க முடியாது. எட்டிக்காயை அனுப்பிவிட்டு கட்டிக்கரும்பை எதிர்பார்க்க முடியாது. வாழ்த்துகின்ற போது அது எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கும். அந்த இனிய ஒலி எல்லா இடங்களிலும் ரீங்காரம் அடிக்கும். நாம் புன்னகைத்தால் எதிரே வருகிறவர்கள் புன்னகைத்துதான் தீர வேண்டும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று திருக்குறளும், தினை விதைத்தவன் திணையறுப்பான், வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்கின்ற முதுமொழியும் வாழ்க்கையை நமக்கு வாசித்து காட்டுகின்றன. இரண்டு நண்பர்கள் வெகுநாள் நகமும் சதையுமாக இருந்தார்கள். சின்ன மனஸ்தாபம். அவர்கள் நெருக்கமாக இருந்ததே பலருக்கு பொறாமை. எப்படியாவது அவர்களை பிரித்து விட வேண்டும் என எண்ணுபவர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்களில் சிலர் இந்த விரிசலை எப்படியாவது பெரும் பிளவாக்கி விட வேண்டும் என நினைப்பவர்கள். உன்னை பற்றி அவன் அப்படி சொன்னான் என மாற்றி மாற்றி சொல்லுகிறார்கள். அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் சுயரூபம் எனக்கு தெரியாதா, அவன் எவ்வளவு மோசமானவன் என்று அவர்கள் மாறி மாறி வசைபாட நிரந்தரமாக பிரிகின்ற நிலை ஏற்படுகிறது. இந்த நல்ல இதயம் படைத்த இதை நல்ல இதயம் படைத்த பெரியவர் பார்க்கிறார். இந்த நல்ல நண்பர்கள் பிரியக்கூடாது என்று உளமாற நினைப்பவர் அவர். ஒரு நண்பனிடம் சென்று அவர் கூறுகிறார், நீதான் அவனை பற்றி இல்லாதது பொல்லாததுமாக சொல்லுகிறாய், ஆனால் அவன் உன்னை பற்றி யாராவது குறை சொன்னால் எப்படி கோபப்படுகிறான் தெரியுமா என்றார். அப்படியா, அப்படித்தான் சொன்னானா என்று கேட்டான். அடுத்தவனிடமும் அப்படியே சொன்னார். அவனும் நெகிழ்ந்து போனான். பகைவர்களாகிய நண்பர்கள் இருவரும் இணைந்தார்கள். அடுத்தவன் நல்ல எண்ணத்தை விதைக்கும் போது அடுத்தவர்கள் அதில் முள்ளை நட முடியாது என்பதுதான் உண்மை. வரலாற்றில் அக்பர் ஒரு விசித்திரமான

மன்னர். வித்தியாசமானவரும் கூட. அதிகாரத்தை காட்டிலும் மென்மையான ஒரு மனம் அவரிடம் இருந்தது. அதனால்தான் அவரை மகா அக்பர் என்று அழைத்தார்கள். அவர் இசையை நேசித்தவர், இயற்கையை நேசித்தவர். தான்சேன் என்கின்ற இசைக்கலைஞன் அவரை எப்போதும் இசை வெள்ளத்தில் மூழ்கடித்தார். மதம் மொழிகளை கடந்து அறிவு ஜீவிகளை நேசித்தவர், கௌரவித்தவர். அதனால்தான் எல்லா மதங்களையும் ஒருங்கிணைத்து தீனிலாகி என்கின்ற புதிய மார்க்கத்தை அவர் தீர்மானிக்க முனைந்தார். பதேபூர் சிக்ரி என்கின்ற புதிய தலைநகரை அமைத்தார். அக்பர் நாமாவில் அவரை பற்றிய ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அரசவையில் இருந்தபோது அவருடைய விதூஷகர் பீர்பால் அக்பர் காதில் ஒரு கருத்தை கூறுகிறார். அக்பரும் அந்த கருத்தை நேரப்போக்கு விளையாட்டாக செயல்படுத்த நினைக்கிறார். நீங்கள் இப்போது என்ன நினைக்கிறீர்களோ அது நாளை அவைக்குள் உங்களுக்கே திரும்பி வரும் என்கிறார். அதை பரிசோதித்து பார்க்க விரும்புகிறார் அக்பர். பீர்பாலுடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். பீர்பால் உடனே தன் அருகில் இருந்தவரை ஓங்கி அறைவிட்டார். தலைநகர் முழுவதும் இந்த விளையாட்டு தொடர்ந்தது. அன்று இரவு அக்பர் அந்தப்புறம் வந்தபோது பட்டத்து ராணி அவர் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். அக்பர் என்ன நடக்கிறது இங்கே என்று அதிர்ந்தார். நகரம் முழுவதும் இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. என் பணிப்பெண் எனக்கு தந்த அறையை நான் உங்களிடம் தந்துவிட்டேன் என்று பட்டத்து ராணி கூறினார். இக்கதை வெறும் சம்பவம் அல்ல, ஒரு படிப்பினை. நம்மிடமே நாம் அனுப்பியது திரும்பும் என்பது பற்றிய விவரமாக சொல்லும் சாகித்யம். இரவின் மீது விழுந்த அடி எல்லார் மீதும் விழுந்தது. பிட்டுக்காக மண் சுமந்த கதையில் துப்பாக்கியை பிடித்தவன் துப்பாக்கியால் சாவான், புல்லாங்குழல் பிடித்தவன் இசையால் நிறைவான். இது எழுதப்படாத சட்டம். நன்றி.

யாரோடு இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். 10 நிமிஷம் வீட்டை பேன்ற மனைவி முன்னாடி உட்காருங்க, வாழ்க்கை எவ்வளவு கடினமானதுன்னு உணர்வீங்க. 10 நிமிஷம் ஒரு குடிகார முன்னாடி உட்காருங்க, வாழ்க்கை எவ்வளவு சுலபமானதுன்றத உணர்வீங்க. 10 நிமிஷம் சாதுக்கள் மற்றும் சன்னியாசி முன்னாடி உட்காருங்க, கையில் உள்ளதை எல்லாம் தர்ம காரியங்களுக்கு தானம் செய்யணும் போல உணர்வீர்கள். 10 நிமிஷம் ஒரு தலைவர் முன்னாடி உட்காருங்க, உங்க எல்லா படிப்பும் பயனற்றது என்கிறத உணர்வீர்கள். 10 நிமிஷம் ஆயுள் காப்பீட்டு முகவர் முன் உட்காருங்கள், இறந்து போவது சிறந்ததுன்றத உணர்வீங்க. 10 நிமிஷம் வியாபாரிகள் முன்னாடி உட்காருங்க, உங்கள் சம்பாதிப்பது மிகவும் குறைவுன்றத உணர்வீர்கள். 10 நிமிஷம் விஞ்ஞானிகள் முன்னாடி உட்காருங்க, நீங்கள் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள். 10 நிமிஷம் நல்ல ஆசிரியர்கள் முன்னாடி உட்காருங்க, நீங்க மீண்டும் மாணவனாக வேண்டும் என்ற ஆசை வருவதை உணர்வீர்கள். 10 நிமிடம் விவசாயி அல்லது தொழிலாளி முன்னாடி உட்காருங்க, நீங்கள் இதுவரை கடினமாக உழைக்கவில்லை என்பதை உணர்வீர்கள். 10 நிமிடம் ஒரு இராணுவ வீரன் முன்னாடி உட்காருங்க, உங்களுடைய சேவைகளும் தியாகங்களும் மிக குறைவானதுன்றத உணர்வீர்கள். 10 நிமிடம் நல்ல நண்பன் முன் உட்காருங்கள், உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக உணர்வீர்கள். நாம யாரோடு இருக்கிறோன்றதுதான் முக்கியம், எங்கே எப்படி இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
1: மகள் மீது அளப்பரிய பாசம் கொண்ட தந்தையர் கதைகளுக்கு ஹாலிவுட்டும் விளக்கல்ல. 50களில் ஃபாதர் ஆஃப் த பிரைட் என்கின்ற ஒரு படம் வெளியாகி பெரு வெற்றி அடைந்தது. 1949 இதே தலைப்பில் எழுதப்பட்ட நாவலின் திரைவடிவம் அது. பின்னர் இப்படம் 1991 மறுஆக்கம் செய்யப்பட்டு அது ரீமேக் பற்றியும் அதை அப்படியே அடியொற்றி தமிழில் வெளியான படத்தை பற்றியும் நாம் கேட்போமா? 1991 ஹாலிவுட்டின் மிக பிரபலமான நகைச்சுவை நடிகரான ஸ்டீவ் மார்ட்டின் அவர்கள் நடிப்பில் வெளியான ஃபாதர் ஆஃப் தி பிரைட் படம், அதன் ரீமேக் ஆகியவற்றின் கதை இது. தன்னுடைய மகளை இன்னுமே சிறுமி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பாசம் நிரம்பிய தந்தையாக ஜார்ஜ் தன்னுடைய மகள் தான் ஒரு இளைஞனை காதலிப்பதாக வந்து சொல்லும் பொழுது அதிர்ச்சி அடைவார். மனதுக்குள் சங்கடப்படுவார். மகளுடன் விவாதம் செய்வார். அவருக்கு மகள் மேல் வெறுப்பு இல்லை. மகள் வளர்ந்து விட்டதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லா தந்தையர்களும் எதிர்கொள்ளும் ஒரு உளவியல் சிக்கல் தான் அது. இருந்தாலும் மகள் மீது இருக்கும் அளவு கடந்த பாசத்தால் மகளின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வார். அந்த இளைஞரையும் அவருடைய குடும்பத்தையும் சந்திப்பார். அப்பொழுது ஜார்ஜும் அவருக்கு ஜார்ஜுக்கும் அவனை பிடிக்காமல் போய்விடும். மகளை பிரிய வேண்டும் என்கின்ற மனத்தடை தான் அந்த விருப்பமின்மைக்கு காரணமாக இருக்கும். ஆனால் ஜார்ஜின் மனைவிக்கு அவனை பிடித்துவிடும். இதற்கு பிறகு இரு வீட்டாரும் சில மனத்தங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சரியாகி திருமணம் ஏற்பாடாகும். மகளை பிரிய வேண்டுமே என்கின்ற ஒரு பிராச பிரச்சனை ஜார்ஜின் மனதை மீண்டும் அழுத்த திருமண ஏற்பாடுகளில் அவரால் சொதப்பல்கள் நிகழும். இறுதியில் தனது மகளை அவர் மகிழ்ச்சியாக அந்த மனம் கவர்ந்த அந்த இளைஞனுக்கு மனம் முடித்து வைப்பதே படம். இந்த படத்தை அப்படியே அடியொற்றி அபியும் நானும் என்கின்ற படம் தமிழில் வெளியானது. தமிழ் படத்தில் இந்த என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்றால், முதலில் இரண்டு படங்களுக்குமே ஒரே மாதிரியாக தொடங்கும். இரண்டு படங்களிலும் தந்தை பாத்திரம், தனது மகளுக்கு திருமணம் நடந்த பின்னர் அதுவரை நடந்த நினைவுகூரும் காட்சிகள் தான் அந்த தொடக்க காட்சி. தமிழ் படத்தில் அப்பா மகள் தொடர்பை பாசமான காட்சிகளை சற்று அதிகமாகவே இடம்பெறும். அதே போல் தமிழில் பிரச்சைக்காரர் ரவிசாஸ்திரி காட்சிகள் மட்டும் புதிது. இரண்டு படங்களிலும் மகள் பாத்திரம் வெளியூரில் கல்வி பயிலும். அந்த இரண்டு படங்களிலும் வரும் தந்தையருக்கும் பிடிக்காது, ஆனால் பாசத்தால் அனுமதிப்பார்கள். படித்துவிட்டு வெளியூரிலிருந்து வரும் மகள் இரண்டு படங்களிலும் ஒரு இளைஞனை காதலிப்பதாக சொல்லுவார்கள். இரண்டு படங்களிலும் தந்தை அதிர்ச்சி அடைவார்கள். இரண்டு படங்களிலும் அம்மா கதாபாத்திரத்துக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இரண்டு படங்களிலும் மகளின் இதயத்தில் இடம்பெற்ற இளைஞனை அப்பாவும் மகனும் சந்திப்பார்கள். அதே போல அப்பாக்களுக்கு இந்த இளைஞர் பிடிக்காது. தமிழில் சற்று கூடுதலாக பண்பாட்டு அதிர்ச்சியாக அந்த இளைஞர் ஒரு சீக்கிய இளைஞர் என்று சித்தரித்திருப்பார் இளைஞர் இயக்குனர். அதன் பின்னர் நடக்கும் காட்சிகள் தான் அசல் ஹாலிவுட் படத்திலிருந்து தமிழில் மாற்றப்பட்டிருக்கும். அசல் படத்தில் திருமண ஏற்பாடுகள் நடக்கும் பொழுது தந்தை தானாகவே பெண்ணை பெரிய வேண்டும் என்ற சிக்கலில் ஏராளமான பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வார். தமிழில் மணமகனுடன் வரும் மக்களால் தந்தைக்கு பிரச்சனை வரும். ஆனால் அவர்கள் எல்லாம் அந்த இளைஞர் தன்னுடன் வைத்துக் கொண்டு பார்த்துக் கொள்கிறான் என்பதை அறியும் பொழுது அவள் மீது தந்தைக்கு பாசம் வரும். இரண்டு படங்களிலும் விமான நிலையத்தில் நடக்கும் கிளைமாக்ஸுடன் முடியும்.
2: சார், நான் கூட இந்த வருஷம் ஸ்கூல்ல சேர்க்கணும், எப்படிதான் சமாளிக்க போறோம்?
3: ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தினம் நானே அவளை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு போய்விட ஆரம்பிச்சேன். வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்துச்சு. அவளுக்கு ஹோம்ஒர்க் கத்து கொடுத்ததுல நான் நிறைய
4: கத்துக்கிட்டேன். என்ன சார், காலைல வாக்கிங் போனார காரணம் அக்கா தேர்ந்துக்குது, நீ நடனா இங்க உட்காந்து கதை பேசினுக்கிற?
3: இவரோட பேசிட்டு இருந்தேன், நீ போ, நான் வரேன்.
4: நீ எல்லாம் போனா அக்கா என்ன வீட்டுல விடா சார்.
3: அதான் பாத்துட்டல, இதோ வரேன்னு சொல்லு, போடா.
4: வண்டி வேணா விட்டு போவா?
3: ஒன்னும் வேண்டாம், நீ போ.
4: சீக்கிரம் வந்து சார், அக்கா கவலையாகுது. நான் வரேன் சார்.

இவனும் எங்க வீட்டில தான் இருக்கான். வீட்டு நிர்வாகம் இவன் தான் பாத்துக்கிறான். ஹீஸ் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. என் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கிறதுங்கிறது கூட இவனுக்கு தான் தெரியும். இவன் எங்க வீட்டுக்கு வந்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அப்ப அபிக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஏன் சுதாகர், நம்ம நாட்டுல பல பேரு படிப்பறிவு இல்லாம இருக்காங்க, வீடு இல்லாம இருக்காங்க, மூளையே இல்லாம இருக்காங்க. பேரே இல்லாம ஒருத்தர் இருந்தானே நம்புவீங்களா?

0: என்ன அவசரம் வர சொன்ன? ஏன் ரெண்டு பேரும் வெளியே நிக்கிறீங்க?
1: கொஞ்சம் அங்க பாருங்க.
0: யாரும் சொந்தக்காரரா?
1: கிண்டல் பண்ணிங்க சத்தியமா கோவந்துறேன்.
0: யாருன்னு சொல்லு.
1: என்ன எதுவும் கேட்காதீங்க, உங்க பொண்ணை கேளுங்க.
0: அபி யாரு மாதிரி?
2: இவரு ஸ்கூல் பக்கத்துல பெக்கரா இருக்காருப்பா.
0: பெக்கரா இருக்காரா? ஏதோ பேங்க்ல மேனேஜரா இருக்காருங்கிற மாதிரி சொல்ற. அவரை ஏன் கூட்டு வந்தேன்?
2: இல்ல, இன்னைக்கு ரோட்ல மயங்கி விழுந்துட்டாருப்பா. பாவம், சாப்பிடவே இல்லையாம்பா.
0: இதுக்காக என்ன கூப்பிட்ட? கொஞ்சம் சோறு போட்டு அனுப்ப வேண்டியதானே.
1: இத பாருங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க, உங்க பொண்ணு கேளுங்கன்னு சொன்னேன்.
0: அவருக்கு சாப்பாடு போட்டு அமைச்சிடலாமா?
2: இல்லப்பா, நம்ம கூட இருக்கட்டும்பா.

0: சார், சர்ச் பார்க் ஸ்கூல உட்காந்துருந்தேன், கிளைமேட் ஒத்துக்கல, அதான் ஹில் ஸ்டேஷன் இருக்கலாம்னுட்டேன்.
1: இங்கிலீஷ் எல்லாம் பேசுற,
0: ஸ்கூல் வாசல குந்திருக்கிறேன்ல சார், குழந்தைங்க கூட பேசி பேசி பிக்கப் பண்ணிட்டேன்.
1: ஒழுங்கா வேலை எல்லாம் செய்ய மாட்டியா?
0: அப்படியே பாய்கிச்சு சார், பஸ்டா பத்து காசு கேப்பேன், சந்தோஷமா இருந்தா பாடுவேன், ஆனா அதை வச்சு பிச்சர் எல்லாம் எடுக்க மாட்டேன் சார். ஒன்லி ஹாபி.
1: உன் பேர் என்ன?
0: தெரியாது சார.
1: தெரியாதா?
0: யாரும் வைக்கல சார்.
1: உனக்கு உனக்கு பேரே இல்லையா?
0: எதுவுமே இல்ல, பேரும் இல்ல. எனக்கு யார் பேரும் தெரியாது சார். பொம்பளைங்கெல்லாம் அம்மா, ஆம்பளைங்கெல்லாம் சார், வயசானதுங்கெல்லாம் பெருசுங்க, அவ்வளவுதான்.
1: அபி, இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்?
0: ரவிசாஸ்திரி.
1: ரவிசாஸ்திரியா?
0: ஆமா சார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
1: என்ன நீ கிரிக்கெட் எல்லாம் பாப்பியா?
0: பாப்பேன் சார்.
1: எங்க?
0: வசந்தன்கோ.
1: வசந்த்?
0: அங்க பெரிய கண்ணாடிக்கு பின்னாடி அஞ்சாறு டிவி வச்சிருப்பாங்க சார். சென்டிமெண்டா ஒவ்வொரு பால ஒவ்வொரு டிவியில பாப்பேன் சார்.
1: ரொம்ப விவரமா தான் இருக்க. ஏதாவது வேலை கொடுத்தா செய்வியா?

எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகள். தயங்கி தயங்கி தன் கணவரிடம் கேட்டார் திருமதி சுஜாதா, என்னங்க நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? மனைவியை திரும்பி பார்க்காமலே, என்ன கேட்க போற? இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரே உங்க நண்பர், அவருக்கு நீங்க தானே அட்வைசர்? அவருக்கு இல்ல, அவரோட கம்பெனிக்கு. சரி, என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்க. ஆமா, சீக்கிரம் கேளு. ஒன்றும் இல்லை, அவர் புறப்படும் போது ஒன்று சொல்லிட்டு போனாரே, அதான். என்ன சொன்னாரு? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. சுஜாதா தன்னிடம் போட்டு வாங்குவதை திருமதி புரிந்து கொண்டார். அதாங்க அந்த வீடு விஷயம். எந்த வீடு? நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கிற அந்த 3 பெட்ரூம் வீடு. அந்த வீட்டை அவரே விலை கொடுத்து வாங்கி நம்ம பேருக்கு முடிச்சு தரோன்னு நம்ம வீட்டுக்கு வந்த என்னோட நண்பர் சொல்லிட்டு போனார். அதானே? ஆமாம். எதனால் அப்படி சொல்லி போனாரு? உங்கள் மேலே இருக்க அபிமானம் தான். சரி, இப்போ நாம் இருக்கிறது, இது நாம் சொந்தமாக வாங்கின வீடு. எத்தனை பெட்ரூம்? 3 பெட்ரூம். இது வசதியா இல்லையா? இருக்கு, ஆனாலும் அதையும் சேர்த்துக்கிட்டா 6 பெட்ரூமா இன்னும் வசதியா? நம்ம எதுவும் பணம் செலவு பண்ணாமலேயே உங்கள் நண்பர் தானே பணம் கொடுக்க போறாரு. சட்டென்று மனைவியை நோக்கி திரும்பினா சுஜாதா, இங்கே பாரு, நான் அவர் கம்பெனிக்கு அட்வைசர். அதுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாரு, வாங்கிக்கிறேன். நம்ம உழைக்கிறதுக்கு ஒரு பணம் கொடுத்தா அதை நாம் வாங்கிக்கிட்டா அதுக்கு பேர் நேர்மை. ஆனால் நம்ம உழைக்காமலே ஒருத்தர் பணம் கொடுத்து அதை நம்ம வாங்கிட்டோன்னா அந்த நிமிஷத்துலேருந்தே நாம் அவருக்கு அடிமை. இப்போ சொல்லு, உலகத்தில் நேர்மையாக வாழணும்னு ஆசைப்படுறியா அல்லது அடிமையாக வாழணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டார். நேர்மையாக தான் அப்படின்னு திருமதி சுஜாதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நேர்களே, இந்த தகவலுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். இந்த வார நிகழ்ச்சியை அழகுபடுத்திய நம்முடைய அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நன்றியினை கூறி, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நா காமராசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம்.

0: Planet FM is a member of CAMA, the Community Access Media Alliance. Find out more at cama.nz. The website has loads of information, and thanks to our friends at Meta Digital, it looks great too.
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
2: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
2: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
2: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

தினம் வெள்ளிக்கிழமை காலை 7:35 கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பல், செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன.

0: ஆலயம் திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களும் வணக்கம்.
1: வணக்கம் அன்பர்களே, இன்றைய தியானம் பாம்பாட்டி சித்தன். மன்னே, எனது மனது என்னும் பாம்பை கட்டி ஆட்டத் தெரிந்து கொள்வேனானால் பிறகு உன்னை நான் வந்தடைவது திண்ணம். ஒழுக்கத்தில் நிலைக்கின்றவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கின்றது, நாளடைவில் அது ஆத்மசக்தியாக வடிவெடுக்கின்றது. சரீரத்தின் அடிப்பகுதியில் மூலாதாரம் என்னும் இடத்தில் பாம்பு போன்று அது எழுந்திருக்கின்றது. அதற்கு குண்டலினி என்றும் பெயர். கடவுள் சாட்சிக்காக அதை நன்கு கட்டியாள வல்லவன் சித்தன். அங்கனமாம் நாம் ஒவ்வொருவரும் பாம்பாட்டி சித்தனாக வேண்டும். குத்திரமை புற்றகத்து குண்டலி பாம்பொன்றாட்டும் சித்தனை என் கண்ணால் தரிசிப்பது என்னாலோ என்பார் தாயுமானவர். அன்பர்களே, இன்று மாலை வைகாசி விசாக திருநாள் நமது திருக்கோவிலில் மிக சிறப்பாக நடைபெறும். மாலை 6 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவஜனம், சுப்பிரமணியர் நவக்கலச பூஜை, சுப்பிரமணியர் மூல மந்திர ஹோமம், 7 மணி அளவில் திரவிய அபிஷேகம், 7:45 மணி அளவில் நித்திய பூஜை தீபாராதனையுடன் இன்றைய நாளின் பூஜைகள் நிறைவேறும். மாலை 8:30 மணி அளவில் மகா பிரசாதம் வழங்கப்படும். அன்பர்களே, இந்த திருநாளில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.

உடல் உழைத்தும் ஏனைய யோக முறைகளையும் எத்தனையோ பிரயாசை செய்து முயற்சி செய்தாலும் பலனில்லை. 8000 ஆண்டுகள் செய்தாலும் அதனால் ஆன்மீக பயன் ஏற்படாது. கண்களை மூடி உள்நோக்கி தியானம் செய்தால் மட்டுமே இறைவனை காண முடியும். நம்முள் இருக்கும் இறைவன் நம்மில் கலந்திருப்பதை அறிய முடியும். பலர் யோக பயிற்சி மட்டும் செய்துவிட்டு தியானம் செய்வதில்லை. அவர்களை சுட்டிக்காட்டி தியானிப்பது மிக அவசியம் என்று கூறுகின்றார் திருமூலர். 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. உன்னடிக்குள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே என்பதுதான் அந்த திருமந்திரம். கந்தா கந்தா என்று கவிபாடி தொழுதோர்க்கு இந்தா இந்தா என்று வரங்களை அள்ளித் தருபவன் முருகப்பெருமான். அவனுக்கு உகந்த நாள் வைகாசி விசாகம். சிவபெருமான் சூரபத்மனை அழிக்க 6 முகங்களுடன் முருகனை உருவாக்கிய நாள் இது. வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாளாக வைகாசி மாத பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் முக்கிய இந்து பண்டிகையாகும். இந்த நாளில் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம், விரதம் மற்றும் வள்ளி தேவியானை திருக்கல்யாணம் போன்றவைகள் சிறப்பாக நடைபெறும். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில், குறிப்பாக திருச்செந்தூர் மற்றும் வடபழனியில் இவ்விழா விமரிசையாக கொண்டாடப்படும். அன்பர்களே, இன்று மாலை 6 மணியளவில் நமது திருக்கோவிலில் வைகாசி விசாக திருநாள் பெருவிழாவாக நடைபெற ஏற்பாடுகள் செய்துள்ளோம். மாலை 6 மணிக்கு புண்ணியாவஜனம், விநாயகர் பூஜை, அதைத் தொடர்ந்து சுப்பிரமணிய மூலமந்திர ஹோமம், அதைத் தொடர்ந்து அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் ஏற்பாடுகள் செய்துள்ளோம். மாலை 8:30 அளவில் அன்னதானமும் நடைபெறும். அன்பர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.

என்றோம். சரி, இந்த விழாவை பற்றி பார்ப்போம். கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் பாராயணம் செய்யலாம் என்று இனிப்பு அப்பம் நைவேத்தியம் படைத்து தீபமிச்சி வழிபடலாம். இந்த ஆண்டு முருகப்பெருமானின் அவதார தினமான வைகாசி விசாகம் வைகாசி மாதம் 16 நாள், அதாவது மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது.